0: ஹாய் நமஸ்கார யா நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கலாம் தத்தின குசல் தரசி நவீன் டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

ಅದರ ಬಗ್ಗೆ ಕೊರಿಯ ಕ್ವಶನ್ ನಂಗಲ್ಟ ಉದ್ಭವ ಎಂಟ್ರಲು. ಸೊ ಅಪ್ಪ ಈ ಬಿ ಎಲ್ ಓಗೂ ಕೂಡ ಕೊರಿಯ ಮೂವತ್ತು ಸ್ಪಷ್ಟ ಮಾಹಿತಿ ಕೂಡ ಎಂದರೆ ಅದರ ಕೊರತೆ ಕೂಡ ಕಾಡಿಯುಂಟುಂಡು ಚಂದ ಇಟ್ಟಿಕ್ಕರೆ ಕೊರಿಯ ಆರೋಪವೂ ಕೂಡ ಕೇಟಿಂಡು ಬಂದುಂಟಲ್ಲೋ. ಅಪ್ಪ ಇದರಲ್ಲಿ ನಿಂಡಿತು ಫಾರಂ ವಿತರಣೆರೆ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಕೂಡ ಫಾರಂ ಕೊಡುಕರೆ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಕೂಡ ಆಲ್ಮಾರ ಕೊರಿಯ ಆತಂಕ ಪ್ರಶ್ನೆ ಎಂದ್ರೂಂಡ ಬಿ ಎಲ್ ಓ ಮಾರು ಕೂಡ ಕೊರಿಯ ಎಂದರೆ ತಲೆಕೆಡಿಸಿಕೊಳ್ಳೋರಂಕೆ ತೋರು ಪ್ರಯತ್ನ ಆಯುಂಟುಳ್ಳದ ಇಟ್ಟಿಕ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಜಾಸ್ತಿ ಇತ್ತು ಸರ್ಕಾರಿ ಶಾಲೆಯರು ಶಿಕ್ಷಕ ಮಾರ ಇತಿಕ್ರೆ ಎಸ್ ಐ ಆರ್ ಪ್ರಕ್ರಿಯೆಗೆ ನಿಯೋಜಿಸಿರು. ಕೊರಿಯ ಸ್ಕೂಲು ಶಿಕ್ಷಕ ಮಾರ ಕೊರತೆ ಕೂಡ ಅದರ ನಡುಲು ಕೂಡ ಎಸ್ ಐ ಆರ್ ಪ್ರಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಭಾಗವಹಿಸೋನು ಚೊಲ್ರಂಕೆ ತೋರು ಒತ್ತಡ ಆಯಂಗ ಎನಿಮರೇಷನ್ ಫಾರಂ ಭರ್ತಿ ಹಾಕರು ಬಿಸಿಯದಲ್ಲೂ ಕೂಡ ಸಾರ್ವಜನಿಕ ಮಾರಲಿ ನಡೆದು ಕೊರಿಯ ಕಾಲ್ ಸ್ವೀಕರಿಸಿತ್ತು ಉತ್ತರಿಸಿರಂಕೆ ತ ಒತ್ತಡ ಕೂಡ ಪಾವ ಈ ಬಿ ಎಲ್ ಓ ಆರುಲ್ಲಾರ ಸ್ವಾಂಗ ಹೊರನಾಯಿರು ಎಂಚಂದಂಗೆ ಆದರೆ ಎಡ್ಕೊನಾಯಿರು. ಸೊ ಎನಿಮರೇಷನ್ ಫಾರಂಲು ಕೂಡ ಮುನ್ನಲ್ತ ವಿಶೇಷ ಸಮಗ್ರ ಪರಿಷ್ಕರಣೆಯರು ಆ ಮತದಾರರ ಪಟ್ಟಿ ಇಂಟೆಂದ್ರುಂಡ. ಸೊ ಅದರಲ್ಲಿ ಅದರಲ್ಲಂಕೆತ್ತು ಆ ಮತದಾರರ ಮಾರೆ ವಿವರಂಗ ಚೆನ್ನಂಗೆ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರ ವಿವರಂಗ ಚೊಲ್ರಂಕೆತ್ತವರು ಅದ್ರ ಸೈಡ್ಲೇ ಜನ್ ಕಾಲಮ್ ಉಂಡು. ಇದೈಟಿಕ್ರೆ ಆಲ್ಮಾರು ಗೊಂದಲತೆಗೆ ಕಾರಣ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರು ಮತದಾರರ ಪಟ್ಟಿಲಿ ಪೇರಿಂದಂಗ ಎರ್ತೆ ಭಾಗತ್ತು ಕಾಲಮ್ ಕೂಡ ಭರ್ತಿ ಹಾಕೋನು ಇಲ್ಲಾತಂಗ ಬಲ್ತೆ ಭಾಗತ್ತಲು ಲಂಕೆತ್ತು ಫಾರಂಲು ಅಂಗಲಂಗಲೆ ಬ್ಲಡ್ ರಿಲೇಷನ್ ಆರುಲ್ಲಾರ ಅಂಗಲೆ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರು ಮಾಹಿತಿರ ಭರ್ತಿ ಹಾಕೋನು ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರಲ್ಲಿ ಫಾರಂ ಭರ್ತಿ ಹಾಕ್ರೆ ಈ ಮತದಾರರ ಮಾರ ಪೇರು ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರೇ ಪಟ್ಟಿಲಿ ಇಲ್ಲಾಂಟಿದ್ದಪ್ಪ ತಂಡೆ ಆ ಬ್ಲಡ್ ರಿಲೇಷನ್ ಚೆನ್ನಾಗಿ ಮುಖ್ಯಮಾಯಿಟ್ಟು ಅಬ್ಬ ಅದು ಮಲ್ಲಾಂಟಿ ಅಬ್ಬಾಯಿಟಿಕ್ಕು ಅವಡೆ ಉಮ್ಮ ಅಜ್ಜ ಅಜ್ಜಿ ಅದು ಇಲ್ಲಂಟು ಕನಟೈ ತಂಡೆ ಎಲ್ಲ ಮೂತನು. ಸೊ ಹಿಂಗೆ ಹಂಗೆಲ್ಲರೂ ಕೂಡ ವಿವರ ಅವಡು ಒದಗಿಸೋಣ ಅವರು. ಅಪ್ಪ ಹಂಗೂ ಕೂಡ ಇಂಡಿಯನ್ ವಾಸಿಂಗ್ ಐತಿಕ್ಕನು ಎಂಚನಿಗೆ ಭಾರತದ ವಾಸಿಂಗ್ ಐತಿಕ್ಕನು ಪಿನ್ನೆ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರ ಮತದಾರತ ಪಟ್ಟಿಲು ಕೂಡ ಹಂಗಲೆ ಪೇರಿಕ್ಕನು ಕೊರಿಯ ವಿಶೇಷ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಇರತ್ತಾರರು ಮತದಾರರ ಪಟ್ಟಿಲು ಪೇರಿಕ್ಕರು ಅದರ ನಡುಲು ಕೂಡ ವಯಸ್ಕ ಮತದಾರರ ಮಾರೆ ಪೇರು ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರ ಪಟ್ಟಿಲು ನಿಂಡಿತು ಕಾರಣಾಂತರದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತಿಕ್ಕು ಅಥವಾ ಮುನ್ನಲು ಸೇರ್ಪಡೆ ಆವಾಂಟಿಕ್ಕು. ಸೊ ಹಂಗಂತೆ ಮತದಾರರ ಮಾರೆ ಪೋಷಕ ಮಾರು ಚೆನ್ನಂಗೆ ಅಬ್ಬ ಉಮ್ಮ ಪೇರು ಕೂಡ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರು ಮತದಾರರ ಪಟ್ಟಿಲು ಇಲ್ಲ ತಪ್ಪ ಈ ಸಮಸ್ಯೆ ಎದುರಾಯಿಂಟುಂಡು. ಆ ಸಂದರ್ಭ ಹಂಗಂತೆ ಮತದಾರರ ಮಾರು ತಂಡೆ ಬ್ರಡ್ ರಿಲೇಷನ್ ಐತುಲ್ಲಂಗೆ ಪೇರು ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರ ಮತದಾರರ ಪಟ್ಟಿಲು ಇನ್ನಂಗೆ ಆದರೆ ಕಂಡುಪಿಡಿಸಿತ್ತು ಆ ವಿವರತ್ತು ಹಂಗವಡೆ ಫಿಲ್ ಹಾಕೋಣ ಅವರು. ಸೊ ಇದು ಒಂದು ರೀತಿಯ ಗೊಂದಲ ಅಲ್ಲ ಅಂತ ತಲೆಕೆಡಿಸಿರಂಕೆತ ವಿಚಾರವೂ ಕೂಡ ಒಕ್ಕು. ಅಪ್ಪ ಬಿ ಎಲ್ ಓಗೂ ಇದರ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿ ಕೂಡ ಅದರ ಅರಿವು ಕೂಡ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಮತದಾರರ ಮಾರು ಫಾರ್ಮ್ ಭರ್ತಿ ಹಾಕೋಗು ಗೊಂದಲತ್ತಿಗೂ ಒಳಗಾಯಂಕೆತ್ತು ಇತರ ಸಾಧ್ಯತೆ ಕೂಡ ನಂಗೆ ನೋಕ್ಕೊಂಡುಳ್ಳದೆ. ಈ ಬಗ್ಗೆ ಜಿಲ್ಲಾಡಳಿತದ ಮೂಲಕ ಬಿ ಎಲ್ ಓಗೂ ಸ್ಪಷ್ಟ ಮಾಹಿತಿ ಒದಗಿಸಿರು ಅಗತ್ಯ ಅದು ಖಂಡಿತ ಮಾಹಿತಿ ಕೂಡ ಉಂಟು. ಅವ್ರ ಸೈಡ್ಲೇ ಮಳೆ ಜೋರ ಇತ್ತು ಬಂದುಂಟುಂಡು ಪಿನರು ಭಾಗದಲ್ಲಿ ಕೊರಿಯ ಘಟನೆಗ ನಡೆದುಂಟುಂಡು ಪಿನರು ಭಾಗದಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯ ಪ್ರಕರಣ ಆಯುಂಟುಂಡು. ಸೊ ಹಿಂಗಂತ ನಡುಲು ಕೂಡ ಮಳೆ ಕೂಡ ತೂಫಾನ್ ಕೂಡ ಅವ್ರ ಸೈಡ್ಲಿ ನಲ್ಲ ರೂಪದಲ್ಲಿ ಪರ್ತಿಗೆ ಬಂದುಂಟಿಕ್ಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಸ್ ಐ ಆರ್ ಪ್ರಕ್ರಿಯೆ ಅವ್ರ ಭಾಗದಲ್ಲಿ ತೆಲ್ಲ ಸ್ಲೋ ಇತ್ತು ನಡೆದುಂಟುಂಡು. ಅವಡೆ ಟೈಮ್ ಕೂಡ ಕೊಡ್ತಾರೆ ಹಿಂಗಂತಿಗಂತ ಟೈಮ್ ರೋಲ್ಗೆ ಹಿಂಗಂತಿಗಂತ ಡೇಟ್ ರೋಲ್ಗೆ ಕೂಡ ನಿಮಗೆ ಕೊಡ್ತದ್ದು ತೀರೋ ನೋಡಿ ಚಂತ ಒಂದು ತಿಂಗಳ ಟೈಮ್ ಕೂಡ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಆಯಂಗ ನಂಕಿಪ್ಪ ನೋಕೊ ಪೋಯಂಟ ಹೆಂಗೆ ಇದ್ರೆ ಈ ಪ್ರಕ್ರಿಯೆ ಚೊಮ್ಮೆ ಆಮೇಗತಿಲ್ಲ ಚೆನ್ನಂಗೆ ನಿಧಾನಗತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಂಟುಳ್ಳದೆ ಇದಕ್ಕೆ ಅದರ ಆರೋಪ ಕೂಡ ವ್ಯಕ್ತ ಆಯಿಂಟುಂಡು. ಬಿ ಎಲ್ ಮಾರು ಕೂಡ ಅದರೆ ಅದರೆ ಆ ನಾಲ್ಗು ಉಳ್ಗ ಈ ಮತದಾರರ ಮಾರೆ ಅವತ್ತಿಗೂ ಕೂಡ ಪೋನ ಅವರು ಪ್ರಥಮವಾಗಿಟ್ಟು ಎನಿಮರೇಷನ್ ಫಾರ್ಮ್ ಕೊಡ್ಕೋಗು ಮತದಾರರ ಮಾರೆ ಅವತ್ತಿಗೂ ಪೋಂಡೆದುಂಡು. ಸೊ ಅಂಕ ಎಂದರೆಲ್ಲ ಫಿಲ್ ಹಾಕೋಗೋಣ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಅಂಕ ಸಾಗರಿಕೋನು ಪಿನ್ನ ಮೊಬೈಲ್ ಆ್ಯಪಲ್ಲಿ ನಿಂಡಿದ ಮಾಹಿತಿ ಅಪ್ಲೋಡ್ ಹಾಕೋಗೂ ಕೂಡ ಹಂಗೆ ಪೋನ ಅವರು ಬಿ ಎಲ್ ಓ ಮಾರು ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ಲು ಜಂಡಾ ಮತ ಬಾರಿ ಕೂಡ ಹೋಗಿಕ್ರೆ ಆರ್ಗೆ ಬಿ ಎಲ್ ಓ ಮಾರು ಅದೇ ಮತದಾರರ ಮಾರೆ ಅವತ್ತಿಗು ಅಪ್ಪ ಪೋಂಬತ್ತಿಗೂ ಮತದಾರರ ಮಾರು ಅವಡ ಲಭ್ಯ ಇಂತಿಂದಲೆಂಟ ಹೆಂಗೆ ಮೂನಾ ಮತ ಬಾರಿ ಕೂಡ ಅಂಕು ಪೋಣು ಚೊಲ್ರಂಗೆತ್ತು ನಿಯಮ ಚುನಾವಣಾ ಆಯೋಗದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ಕೊಡ್ತಾರೆ. ಅಪ್ಪ ಬಿ ಎಲ್ ಓ ಮಾರು ಓರೋರ್ಕ ಸಹಕರಿಸಿಲ್ಲಂಟ ಹೆಂಗೆ ಅಂಗಲ್ಟ ನಿಂಕ ಪ್ರಶ್ನೆ ಕೂಡ ಹಾಕೆ ಹೆಂಚಂದಂಗೆ ಬಿ ಎಲ್ ಓ ಮಾರು ಮೂನ್ ಬಕ್ಕ ಪೋಣು ಅಂಕು ಕೊರಿಯ ಮಾಹಿತಿ ಕೊರ್ತಿಟ್ಟಿಕ್ರ. ಬಟ್ ಈ ಗೊಂದಲತೆ ಬಿಸಿಯದಲ್ಲಿ ಕೊರಿಯ ಮಾಹಿತಿ ಕೊರತೆ ಇಕ್ಕು ಕೊರಿಯಾಲ್ಗೂ ಮಾಹಿತಿ ಇಕ್ಕು. ಬಟ್ ಅದರ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟ ಮಾಹಿತಿ ಅಂಗಲ್ಟ ಎಡ್ಕರದು ಕೂಡ ಬಾರಿನಲ್ಲಿ ಮೂನ್ ಬಕ್ಕ ಬಿ ಎಲ್ ಓ ಮಾರು ಅವ್ರ ಅವತ್ತಿಗೂ ಮತದಾರರ ಮಾರೆ ಅವತ್ತಿಗೂ ಹೋಗಿಕ್ರಿ. ಸೊ ಅಪ್ಪ ಅದು ಕೂಡ ಚುನಾವಣಾ ನಿಯೋಗದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ಆಯೋಗದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ಕೊರ್ತದಂಕೆತ್ತು ಅವರು ರೈಟ್ಸ್.
അപ്പം ഈ പ്രക്രിയ നിദാനഗതി ആയുണ്ടെങ്കും ഈ നിഗതിത ടൈമ്ര ഉൾക്ക മൂന്ന് പക്ക പ്രത്യോറു മതദാരന്മാരെ ഔത്തുകു ബിയലുവകു പോകു കൂടെ സാധ്യ ആയുണ്ടില്ല ചിലരങ്കെ തോറ ആക്ഷേപ കൂടെ ജനപ്രതിനിധിമാരിൽ നിന്നത്തെ വ്യക്തമായിട്ടുണ്ട്. സോ ഇതല്ലാണ്ട് ഇപ്പം ഹാലിലുള്ളങ്കിത്തെ മതദാരന്മാരെ ഫോട്ടോ ഐ ഡി കാർഡറ ഫോട്ടോ അതും കൂടെ ഗുണമട്ട അത് ശരിയായിട്ടുണ്ടായെങ്കും മതദാരന്മാരെ പുതിയ ഫോട്ടോ അതിൽ ആപ്പ് അപ്ലോഡ് ആക്കുക ചുനാവണ ആയോഗ നിർദ്ദേശം കൂടെ കൊടുത്തു. അപ്പം ദക്ഷിണ കന്നഡ ജില്ലയിൽ ഈ ഫോട്ടോ ക്യാപ്ചർ ആപ്പ് ഇന്നും കൂടെ ബി എൽ ഒക്കെ ഒതുക്കിസുക സാധ്യത്തില്ല. സോ ഇങ്ങനത്തെ വിഷയത്തിൽ ഇങ്ങനെ കൊറിയ ബി എൽ ഒമാർക്ക് എന്യൂമറേഷൻ ഫോറം ഭർത്തിയാക്കുക ബാക്കി സാക്കഷ്ടു മാഹിതി ഇല്ലാത്ത സഭലു പവ കൊറിയ അൺഎജ്യൂക്കേറ്റഡ് സോ അതേപോലെ ഗുന്തില്ലാത്ത ആൾമാർ സോ അതർ ബഗ്ഗെ മാഹിതി ഗുന്തില്ലാത്ത ആൾമാർ ഗ്രാമീണ പ്രദേശത്തിൽ വാസിച്ചുകൊണ്ടുള്ളത് കൊറിയ ആൾമാർ സോ ഇങ്ങനെ മാഹിതി ഭർത്തിയാക്കുക തല കഷ്ടായിട്ടുണ്ട്. അതുകൊണ്ടത്തെ ഒരു നല്ലൊരു തജ്ഞ ബി എൽ ഒരു കളുവിസോഗു കൂടെ അങ്ങനെ കടത്തുക ഔത്തുകു ഒത്തായ കൂടെ കേട്ടുകൊണ്ട് വന്നിട്ടുണ്ട്. സോ അതുകൊണ്ടത്തു ഞങ്ങൾ കൂടെ എസ് ഐ ആർ ഫോറം ഭർത്തിയാക്കുക വിഷയത്തിൽ കൂടെ യാതൊരു ഗുന്തലത്തെ അഗത്യത്തും കണ്ടിത്തമായിട്ടുമില്ല. ഓൺലൈനിൽ ആക്രംകത്തും അഗത്യം കൂടെ ഇല്ല. ഒരു വേള ഓൺലൈനിൽ ഫോറം ഭർത്തിയാക്കുക വേല ആധാർ ജോഡനെ ആവൃതൽ കൊണ്ട് അതെ ആക്കാണ്ടിക്കുന്നതും കൂടെ ഭാര്യനല്ലേ ചെന്നെങ്കിൽ മുന്നത്തെ എസ് ഐ ആർ ഒട്ടിക ഹൊന്തിസുറ കെലസ ബി എൽ ഒ ആക്കിത്ത് അത് അങ്ങമേ വാഗ്ദാനത്തെ സഹി ആക്കുന്നതിൽ കൊണ്ടെത്തു ആ വിവരത്തെ അങ്ങൾട്ട് മേ കേട്ടിത്ത് എന്തേ അതെ ഫിൽ ആക്കുന്നത് കൂടെ ഭാരി നല്ലതായിട്ടിക്ക്. അപ്പം ആധാർ സംഖ്യ കൊടുക്കുന്നത് അത് ഐച്ഛികമായിട്ടിക്കരു സബലും അതെ കൊടുക്കാണ്ടിക്കുന്നതും കൂടെ ഉത്തമ ചിലർ കൊറിയ ബിസിയത്തിലായിട്ടിക്കുന്ന മാഹിതി കിട്ടുന്നുള്ളൂ. ബട്ട് അതിൽ സ്പഷ്ട മാഹിതി കൊന്നില്ല അതെ നിങ്ങൾ ബി എൽ ഒ ഒട്ടിക്കുമേ കേട്ടിത്ത് അതെ ബഗ്ഗെ നിങ്ങൾ മാഹിതി എടുത്തോല. സോ അപ്പോൾ കേന്ദ്ര ചുനാവണ ആയോഗത്തെ നിർദ്ദേശനത്തെ പോലെ ബി എൽ ഒമാർ മതദാരര പട്ടി പരിഷ്കരണ കൈത്ത് ഔത്തൗത്ത് ഭേട്ടി കൊടുക്കുന്ന സന്ദർഭത്തിൽ ബി എൽ ഒ ടു ഉണ്ട് ചെന്തനങ്ങ ചിലരെ ഇപ്പം ബി എൽ ഒമാർ സർക്കാരി സാലറെ ശിക്ഷക്കന്മാരായിട്ടിക്കാറ് അംഗനവാടി ടീച്ചർമാർ കൂടെ ആയിട്ടിക്കുവാർ. സോ അപ്പം ബി എൽ ഒ ടു ഉണ്ട് ചെന്നെങ്കിൽ രാജകീയ പക്ഷങ്ങൾ ഏതുണ്ട് നിങ്ങളെ വാർഡ് നിങ്ങളെ പഞ്ചായത്തിലെ ആ ഉടെ മെമ്പർ ആ രാജകീയ പക്ഷത്തിൽ നിയമക്കാക്കിയത് കനിഷ്ഠ ജണ്ട് സദസ്യന്മാരിക്കാർ. സോ അങ്ങും കൂടെ ഈ ബി എൽ ഒരൊട്ടിക്ക് ജൊതയായിത്ത് തെരളുകു അവകാശം കൂടെ കൊടുത്തു. സോ അപ്പോൾ കൊറിയ മൂത്ത് ബി എൽ ഒരൊട്ടിക്ക് ബി എൽ ഒ ടുക്ക് കൂടെ അങ്ങും കൂടെ വന്നോണ്ടില്ല ചിലരെങ്കിൽ ആരോപ കൂടെ കേട്ടുകൊണ്ടു. സോ ഇത് വലിയൊരു സമസ്യ ഇതിക്കര. സോ അപ്പം ഞങ്ങൾ കൂടെ പ്രശ്നമാക്കുന്നവരോ എന്തൊരു ചെന്നിട്ടായെങ്കിൽ ബി എൽ ഒ അന്തും വണ്ടാറ് അങ്ങോട്ടിക്ക് ആറ് ജണ്ട് സദസ്യന്മാർ ബർണേ ആറ് രാജകീയ പക്ഷത്തിൽ നിങ്ങളെ ഭാഗത്തിൽ നിന്നത്തെ വോട്ടിൽ നിന്നത്തെ ജയ്പാട്ടിയെങ്കിൽ താറ് നിയമക്കാക്കിയെങ്കിലത്തെ ആൾമാരിക്കല്ലേ ജണ്ട് സദസ്യന്മാർ കനിഷ്ഠ ജണ്ട് സദസ്യന്മാർ ജാസ്തി ആളും പോവാ കനിഷ്ഠ ജണ്ട് സദസ്യന്മാർ അങ്ങ് 100% പോണേ എന്ന് ചെന്നിട്ടായെങ്കിൽ ബി എൽ ഒ ആണ്ടി ജാസ്തി മാഹിത്തി അവിടുത്തെ മെമ്പേഴ്സ് മാർഗിക്കരു ഓരോ റൗത്തരെ കണ്ടീഷൻ എന്തിരെ ഓരോ റൗത്തരെ ബിസി എന്തിരെ ഓരോ റൗത്തരും ആറ് അവിടെ അവിടുത്തെ എജ്യൂക്കേറ്റഡ് ആയിട്ട് അവിടെ ഫില്ലാക്കുകയില്ലെങ്കിൽ ഒരു നിപുണ വ്യക്തി ആറുള്ളാറുണ്ട് ചെന്ത് അവിടെ അങ്ക് ഗുന്തിക്കരു. ബട്ട് ഗുന്തില്ലാത്ത രൂപത്തിലുള്ളെങ്കിത്തോ ചൊമ്മയാലിക്കറാറ്. സോ അങ്ക് സഹകരിക്കുന്നെങ്കിൽ പ്രയത്നം കൂടെ ഈ മെമ്പേഴ്സ് മാറാക്കും ബി എൽ ഒ ആക്കുമ്പോത്തൂക്ക് അങ്ങോട്ടും കൂടെ സുമാറ് പ്രശ്നങ്ങൾ അത് ഇതെല്ലാം കേട്ടപ്പോൾ അങ്കും കൂടെ എല്ലാ മൂത്തും ചെന്തു ചെന്തു ചെന്തു ചെന്തു ബായി ബച്ചനെങ്കിത്ത സാധ്യതക്കര. അപ്പോൾ അങ്ങോട്ടേക്ക് ബണ്ടെങ്കിൽ കനിഷ്ഠ ഒരു ജണ്ട് മെമ്പേഴ്സ് മാർ രാജകീയ പക്ഷത്തിൽ നിന്നത്തെ നിയമക്കാക്കിയെങ്കിത്തു അങ്ങും കൂടെ അങ്ങോട്ടേക്ക് പോകണം. അങ്ങോട്ട് പോയിട്ട് അതിൻ്റെ ബഗ്ഗെ മാഹിതി കൊടുത്തു സഹകരിച്ചിട്ട് ഫിൽ ഓഫ് ആക്കുക എല്ലാ രൂപത്തിലുള്ളെങ്കിത്തോ പ്രയത്നം അങ്ങാക്കണം. ഒരു വേല അങ്ങ് ബന്നില്ലെങ്കിൽ അതൊരു വലിയ പ്രോബ്ലം ആയിട്ടിക്കര. സോ അതിൽ വിഷയത്തിലും ആരോപങ്ങൾ ഇപ്പുറത്തേക്ക് കേട്ടുകൊണ്ട് വന്നിട്ടുണ്ട്. സോ അതുകൊണ്ടത്തൂടെ നിദാനഗത്തിൽ പ്രക്രിയ കൂടെ ആയിട്ടുണ്ട് ആമേഘത്തിൽ പോയിട്ടുണ്ട്. കൊറിയ ഭാഗത്തിൽ പക്ഷത്തെ പരമായിട്ട് ബി എൽ ഒട്ടൂറും മതദാരന്മാർ ഔത്തുകു എന്തേ ബറോഗും കൂടെ തകരാറ് ആക്കിയിട്ടുള്ളാറുണ്ട് ചെന്ത്. സോ ഇങ്ങനെ കൊറിയ മൂത്ത് ഞങ്ങൾ ഏതൊരു ഗുന്തലത്തേക്ക് കാരണമാവാത്ത പോലെ പക്ഷത്തെ അധികൃത ബി എൽ ഒക്കു ഐ ഡി കാർഡുകൾ കൂടെ ഇപ്പുറത്തേക്ക് കൊറിയ പക്ഷത്തെ ആൾമാർ കൂടെ എന്തേ കാർഡുകൾ ഐ ഡി കാർഡുകളെല്ലാം കൂടെ കൊടുത്തുറാറ്. സോ അപ്പോൾ ഒട്ടാരത്ത് ഈ ഒരു എന്തേ പരിഷ്കരണത്ത് ആരതും കൂടെ ഒരു അർഹ മതദാരർ ഈ ഒരു പരിഷ്കരണത്ത് പറത്തു പോവാത്ത പോലെ ഞങ്ങൾ നോക്കണവരു. സോ അതുമല്ലാണ്ട് നിദാനഗത്തിൽ എന്തേ ആയിട്ടുണ്ട് ഈ എസ് ഐ ആർ പ്രക്രിയക്ക് എത്ര വേഗത്തിൽ സ്പീഡ് സ്വര കൂടെ അത് നടക്കുന്നവരു സദ്യ എന്യൂമറേഷൻ ഫോറം എന്തേ കന്നഡ ഭാഷയിൽ കൂടെ ഉണ്ട് അത് എല്ലാവർക്കും കൂടെ ഗുന്താവട്ടെ ചെന്തായിട്ട് കന്നഡ ഭാഷയിൽ കൂടെ കൊടുത്തോണ്ടുള്ളൂ. പിന്നെ
இங்கிலீஷிலும் கூட கொடுக்கணும்னு சொல்கிறேங்க. ஒரு விஷயத்தில் கூட ஜில்லாதிகாரிங்கமாருக்கு ஒத்தாய கூட கொடுத்துறாரு சென்னட்டாங்க சொம்பமூத்து நமக்கு நோக்க சாத்திய அவரும் கன்னடம் மாத்திரம் இல்லை இங்கிலீஷிலும் கூட சென்னை கன்னட குந்த் இல்லாதவங்க கூட குறைய அக எல்லாம் ஸோ அப்போ அங்கு இது எந்திரி ஏதுன்ட்டு சென்னை ஒருத்தல் குந்தலைக்கிற ஸோ அங்கு இங்கிலீஷ் ஃபார்ம் கொடுக்குறேங்க பிரயத்னம் ஆகணுன்ட்டு சிந்தேட்டிக்கிற ஜில்லாதிகாரிமாருக்கு ஒத்தாய் சென்றுள்ளார் அதுவும் கூட வரும். ஸோ அப்போ நிதானகத்தில் நடந்துட்டுள்ள கேத்த எஸ்ஐஆர் பிரக்கிரியை ஆயத்தர் பேக ஸ்பீடப் ஆகணும் ஜெண்டா மத்தது பிஎல்ஓ ரொட்டிகை அவருடைய கனிஷ்ட ராஜக்கீயத்தில் பட்சத்தில் நினைத்த நியமக்காக்கியங்கிறது ஜெண்டு சதசிய மாறந்தும் அவங்களொட்டிக்கு போகணும் சென்னைக்கு தில் சககாராக்கும். மூணாமத்தது என்ன சொன்னது ஆரோட பிஎல்ஓ சாரி எனிமரேஷன் ஃபார்ம் அவட ஃபில்அப் ஆக ஒரு தெல் சும்மா கன்ஃபியூஸ் ஆகி உண்டுள்ளங்க தாழ்மாறு வக்திங்க ஆராயங் இந்தன்டாயங்க. ஸோ அவர்த்தே ராயத்தில் உள்ளங்கிட்ட ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஆராயங்க இந்தன்டாயங்க அதுவா அவட ஒரு தெல் எல்லாம் குறைய விஷயத்தில் எழுதுகோ கெப்பாசிட்டி உள்ளங்கி தாழ்மாறி இருந்தாங்க அங்கும் கூட சாகரிக்க அதுவா எத்தனமாக சங்கட்டனை சது வேறு வேறு ரூபத்தில் ரூபத்தில் உள்ளங்கித்த சேவா சங்கட்டனை அது இதுன்றாலும் உண்டலே அங்கும் கூட சாகரிக்க. ஸோ அங்கே பிஎல்ஓ ரொட்டிக்கு சாகரிக்கணும் அவர் நீங்கள் செப்பரேட்டை தாக்குறதும் கூட அது அவகாசம் உண்டா இல்லைன்ட்டு குந்தில்லை பட் பிஎல்ஓ ரொட்டிக்கு நீங்கள் போய்த்து தெளி சாகரிச்சுட்டாங்க அதுவும் கூட பாரி நல்லதுன்ட்டா ஆயங்க பிரஷ்னர் மேல் பிரஷ்ன ஒன்று வந்துட்டிக்கிற பட் அதிலெல்லாம் தாழ்மையில் கூட எடுக்கணும் அவர் பின்ன பிஎல்ஓ ரொட்டிக்கு நாங்கள் சமதானத்தில் நாங்கள் பழக்க பறியணும் பிஎல்ஓ ரொட்டிக்கு ஆயத்திர அதிதி சத்காரம் நாங்கள் ஆக்கணும் அங்கேச்சதுன்ட்டா மலைர நடுலும் எல்லா தூஃபான் காற்று அதில் நடுலும் கூட பண்டதை ஆயிட்டிக்கிறேன் சொன்னாங்க அங்கே பணி அல்ல நாங்களே பணி ஆயிட்டிக்கிறேன் அங்கே ஆக்கோக்கு பந்துட்டுள்ளோம் சொன்னிங்க கிளியர் ஐத்தி பரிஷ்கரணில் நின்றுத்து எல்லாரும் ஒரு ஓட்டுக்கு என்ற பேர் கரெக்டாக மததாரர் மாதிரி ஆ பேர் பரத்துக்கு போகாத போல அதில் எல்லாம் கூட எடுத்தோம் போன்றாங்க எத்த ஒரு பணி பிரயத்னம் அது அங்கே ஆக்கிறது ஆயிட்டிக்கிறேன் அப்போ அங்கு நாங்கள் சாகரிக்கிறது அங்கலொட்டிக்கு நாங்கள் கை ஜோடிச்சிருது அது வெரி இம்பார்ட்டன்ட் ஆயிட்டிக்கிற ஸோ விஷயத்தில் பிரதி ஒராலும் கூட சககரிக்கணும்னு சொல்கிறேங்க ஒரு விசாரத்தொட்டுக்கு ஏற்றிக்கிறீண்டத்தை ஒரு காரியக்கிரமத்தில் கூட நான் நீங்கள்கிட்ட பழக்க புரிஞ்சுட்டு வந்தோம். ஸோ அது மல்லன்ட்டு குறைய விஷயத்தில் நமக்கு இப்போ நோக்கோக்கு சாத்தியாயின் உள்ளங்கிட்டது என்னென்னா இங்கேயும் மழை காலத்தில் குறைய பிரகரணம் கூட நமக்கு நோக்கோக்கு சாத்தியாகும் ஒரு பாகத்தில் இங்கத்தூர் குறைய துரந்த பின் ஒரு பாகத்தில் எஸ்ஐஆர் பிரக்ரிய விஷயத்தில் குந்தல ஆதங்க இங்கத்ததெல்லாம் குறைய நடந்துட்டு அதில் நடுவும் கூட குறைய சிறிய விஷயத்தில் சூசைட் ஆக்குறேங்க ஒரு பிரகரணம் கூட கேட்டுக்கும் போத்துக்கு சும்மா பேஜாரு கூட ஆகிட்டு இருந்தாலும் கூட ஒரு சிறிய ஒரு மொபைல் ரீசார்ஜ் ஆக ஒரு 200 ரூபாய் கொடுத்துள்ளேன் சேர்ந்து 1300 ரூபாய் பாப்பா கொடுத்துட்டு இருக்கிற அயங்கும் 200 ரூபாய் பெண்டிங் அவரும் நாலே தண்டை மூலம்ட்டு சேர்ந்தெங்கும் அவட போய்த்து சூசைட் ஆக்குற ஒரு பிரயத்னம் ஆகிறோம். ஸோ இதெல்லாம் நோக்குமத்துக்குரிய பிரகரணம் இதெல்லாம் பாரி சும்மா நாங்கள் விஷயத்தில் நாங்கள் தெரியல ஆலோசனை ஆக்கணும் அவரும் என்ச்சதெங்க பிரதி ஒரு அவுத்திலும் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு வக்திங்க இருக்கிறாரு அங்கே மானசிக்கா கிண்ணத்துக்கு உலகை திக்கிறாரா அங்கே ஏதேது ரூபத்தில் இருக்கிறாரா அங்கே டிப்ரெஷன் எந்திரிக்கோ அங்கே டிப்ரெஷன் போய் திக்கிறாரு சோறுன்னு இல்லை எந்திரா ஒரு ப்ராப்ளம் விற்கிற இப்போ பலக்கார எங்கே சேர்ந்துட்டா எங்க ஆணிங்க எங்கே சேர்ந்துட்டா எங்க அங்கே ஏதோ ஒரு விஷயத்தில் கூட கிளாரிஃபை தண்டில்ல அவுத்துக்கு பண்ணுறாரு பந்து எங்கே மூலையில் திக்கிறாரு மொபைல் நோக்கிறாரு பின்ன உறங்குறாரு சோறு பேனா வேண்டா நான் சோறுண்டு பந்தேன்ட்டு கூட சொல்கிறாரு பட் அங்களை ஃபேஸ் கட் நோக்கும் போதே குந்தவரிங்க இயலேந்திரமாக ஒரு விஷயத்தில் தெரியல பேஜாறு போலுண்டு பட் ஆ பேஜாறு ஒரு நாளா ஜன்னாலா மூணு நாளா ஓகே அங்கே கண்டினியூ ஆகி ஒரு வார தோலுண்டு ஜெண்டு வார தோலுண்டு பின்ன அயில் டென்ஷனே ஆக்கிண்டு இதுன்ட்டா எங்கே நீங்கள் சும்மே அவுத்துலின்னு பெஞ்சாயிட்டிக்கு அவுத்துலின்னு உம்மா அப்பா ஐட்டிக்கு அவுத்துலின்னு ஆறு உள்ளார அங்கே தெரியல கேர்ஃபுல் ஆகணும் எஞ்சதுங்க டிப்ரெஷன் செல்றது அது சிறிய சாதாரண ஒரு இதெல்லாம் இப்போ நாங்கள் தடிக்கு ஒரு பனி பந்துட்டாங்க தலைக்குத்து பந்துட்டாங்க நாங்கள் மறந்து எடுக்கிற பட்டு டிப்ரெஷன் செல்றது அது மைண்டுக்கு சம்மந்தப்பட்ட எஞ்சந்தங்க ஒரு மானசிகமாயிட்டு நொம்பல் எடுக்கிறது அதுக்கு நமக்கு மருந்து கொடுக்க சாத்தியம் இல்லை அப்போ அதுக்கு பேனாயது கரெக்டாக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் சிந்தைங்க நல்ல ஒரு பழக்க அங்கு பேனாயங்கத்த ஒரு தைரியத்தை பழக்க அவங்களை எந்திர சமஸ்யம் கொண்டு அதுக்கு பரிகாரம் எத்தொழுகுள்ளோ அதுக்கு கொடுக்கோகுள்ள ஒரு மார்க்க அதுக்கு ஒரு வேதிக்கை. ஸோ இதைட்டுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் அங்கு பேனா இது. ஸோ அப்போ நாங்கள் அங்கே தெப்பாட்டிது எந்திர ப்ராப்ளம் ஏதுன்ட்டால கேட்டுது அதுக்கு எந்திர பரிகாரம் ஆகும் அதில் நாங்கள் கண்டத்துக்கு நாங்கள் நோக்கணும். டிப்ரெஷன் பின்ன அதிகமாகிட்டு போயின்ட்டுக்கனட்டா எங்கு அங்கே ஹெலோசியேஷன் ப்ராப்ளம் ஆகும் அங்கு ஏதேது டிஸார்டர் ப்ராப்ளம் ஆகுறங்கிட்ட சாதித்துக்கிற அங்கே எந்திரெந்திரந்திர நிற்கிறாரு ஏதேதெல்லாம் நிற்கிறாரு ஒரு ஒரு செகண்டு போலும் அங்கு எந்திராக்குறது ஏதிராக்குறது ஒன்றும் குந்தாகவும் இல்லை. ஸோ அப்போ இங்கே பிரகரணம் கண்டு பண்ணுறோம் நமக்கு பொழைக்கு போய்த்து பாடுறோம்
கடலுக்கு போய் தும்பூல்டோ அத்தவா ஏதாவது ஒரு அவுத்துலிந்தங்கத்தோ எலி பாசனமோ அது இதுன்ட்டு சேர்ந்து குடிக்கிறோம். ஸோ இது எல்லாம் கூட ஒரு க்ஷணம் அரை க்ஷணம், அதுவும் கூட ஆ சந்தர்ப்பத்தில் நாங்கள் அங்கு பேனா இங்கத்தோ ஒரு உத்தேஜனம் கொடுக்கணும். அவர் ஒரு ஆள் அவுத்துலேயே மூலையில் இருந்தன்ட்டா எங்கு அதில் எப்போ நோக்கின்றா எங்கும் சோறுனு இல்லை தின்னில்லை சொர்த்து போன்ற இங்கனமே ஒரு இந்தன்ட்டா எங்கு நாங்கள் அப்போமே கண்டுபிடிக்கணும். அயல்டே தூர் அல்ல நாங்கள், அவன்டே தூர் அல்ல, அப்போ அவள்டே தாங்க தூர் அல்ல. அவள் எப்போ நோக்கின்றா இங்கனமே சோறு நொல்லி இதாக்கில்ல, அவளுக்கு சன்னி மீறிரு, அவளுக்கு அங்கே இரு, அவள் இங்கே இரு, அவளுக்கு சைத்த கூடிரு, இங்கனமே நாங்கள் சொத்து போடுறேன், அவனுக்கு சைத்த கூடிரு, அவனு அவனும் அவளும் அயல் ஆறே ஒட்டாரைத்து நாங்கள் அங்கே சொல்லுகே தீர அவங்களொட்டிக்கு போயிட்டு தச்சுது எந்திரி எது பிசியான்ட்டு நாங்கள் கிளியர் எது கேட்டேன்டா. இங்கே ஒரு ஒருக்காங்க மனசு பிச்சுத்து சொல்கிறேங்க இதை சாதத்திக்கு அங்கு பிலிவா எங்கேத்த வக்திங்க இருக்கிறார் அவங்களொட்டிக்கு பழக்க வர சாத்தியத்திக்கிற. ஸோ இது எல்லாம் கூட இப்பத்த பிரகரணம் என் சேர்ந்துட்டா இங்கே இப்பெல்லாம் எங்கே நான் ரெண்டு சேர்ந்துட்டா எங்கள் முன்னோத்த போல ஒரு கட்டியாய ஈமான் நாங்களொட்டிக்கு இல்லை. இப்போ பிரத்தியொன்றிலும் கூட நமக்கு அதில் குறத்தை கண்டுண்டு எல்லா விஷயத்திலும் கூட நமக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் சுச்சுவேஷன் எங்கே அதில் எதிரிசன்னு சொல்கிறேங்கத்தோ ஒரு பிரயத்னம் நமக்கு ஆக்கிட்டு இல்லை எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு குந்து குறத்தை ஆகிட்டு. ஸோ அப்பா மானசிக கிண்ணத்துக்கு உலகாவிரங்கிட்ட சாஜரியம் இருக்கிற. ஸோ அப்பா அங்கு பேனா இது நீடு இதே ஒரு உத்தேஜனம் கொடுக்குறோம் தைரியம் கொடுக்குறோம் அங்கே பரிகாரத்துக்கு எந்திராய் ஒரு மார்க்க கண்டெத்துறோம். ஸோ அப்பா நமக்கு மாத்திராங்களே அங்கே ஒரு டிப்ரெஷன் நின்றுத பருத்தியர்த்தும் பிறகு சாத்தியத்தை கண்டித்தமாயிட்டும் கூட ஆகும். ஸோ அப்பா சிறியதில் நாங்கள் மக்களுக்கு கூட அதே தைரியங்க நாங்கள் சொந்து கொடுக்கணும். அவர் பண்டல நமக்கு அங்கேருந்து இல்லாந்தில்லை நாங்கள் ஏது எத்தனை கஷ்டம் எத்தனை வெளி வெளில ஆபத்து வந்துங்க அதில் எதிரிசிரங்கத்த ஒரு தாக்கத்தை நாங்கள் ஒட்டிக்கிந்து ஏ கஷ்டங்க வந்துட்டுக்கானட்டு அதை படைச்சோம் தந்துட்டுல நாளெல்லாம் நாளுக்குள்ள எது சரியாகும் ஈ ஒரு திருட நிர்தான் நாங்கள் ஒட்டிக்கிந்து. பட் இன்று இல்லை, இன்று ஆ சுச்சுவேஷன் நமக்கு காணுக்கு சாத்தியாயிட்டு இல்லை. காம்படிஷன் ரூபத்திலும் கூட நாங்களே மனசு கொந்தலமாக ஆகிட்டு போயிட்டோம். டி கொந்தலாயிட்டுக்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு எந்திராக்கணும் ஏதாக்கணும் தலைக்க போயிட்டுக்கல. அப்போ இங்கே குறைய பிஸியாக நமக்கு நோக்கோக சாத்தியம் வரும். ஸோ அது கொண்டு தவுத்தில் ஆராயங்க அங்கே ஒரு டிப்ரெஷன் வக்தி ஆராய் என்னென்ட்டா எங்கு நீங்கள் டோல் ஃப்ரீ சங்கியும் கூட உண்டு நீங்கள் மானசிக சகாயவானின்ட்டு கிண்ணத்தை அது ஒரு டோல் ஃப்ரீ சங்கிய உண்டு அதுக்கு நீங்கள் கால் ஆக்கின்றாங்க இமீடியட்லி அதில் குறைய டாக்டர்ஸ் மாதிரி நீங்களொட்டி பழக்க வர்றாரு ஃப்ரீ ஆகிட்டு பழக்க வர்றாரு. ஸோ இங்கேத்ததுலலாம் நீங்கள் எந்திரா எங்களோட பரிகார கண்டத்துக்கு சாத்தியம் வரும். ஸோ எல்லா விஷயத்திலும் கூட ஒருத்தர் அறிவு இக்கட்டு சொல்கிறேங்கிறது ஒரு நிலையிட்டிக்கிற இந்த காரியக்கிரமத்தில் குறைய விஷயத்தை ஒட்டிக்க நான் சென்னதிட்டிக்கிறேன். இது இண்டத்தோ மைக்கால் தபக்க காரியக்கிரமம். ஸோ நெக்ஸ்ட்டு பொதுநாசி ரெண்டு வேறு விஷயத்தொட்டிக்கு இதே டைமில் நான் நீங்கள்கிட்ட வண்டேன். ஸோ அத்தரத்தில் கேட்டுக்குறோம் இது ரேடி சாரும் 07.85 ரங்கு ரங்கு ஜீவன்.

ஆஜி சம்புட்ட ஆஜி சம்புட்ட அப்படின்னு ஒஞ்சி லக்ஷுர்த மித்து பத உப்புனா பதோக்கிலேன் ஒட்டு மல்த்தது ஒஞ்சி சப்த கோஷாண்டு இனி ஏத்து ஜனத்தை இல்லாடு உண்ட கொத்துஜி ஒஞ்சி லக்ஷுர்த மித்துத சப்த கோஷோடு துளு சப்த கோஷோடு உண்டு அண்டா இனி நமக்கவு உண்டு உந்து கிளவிற்கு கொத்தேஜி துளு கொஞ்சி டிக்ஷனரி உண்டா இஞ்சக்கேன் நக்கு லவ்லேரும் துளு எம்ஏ மல்புனக தாய துளு போடு நிகழிகு துளு தாய கல்போடு ஒஞ்சி சாரத்த எடுமனூத்த பதினேழு இடி நம்ம தக்ஷிண கன்னட ஜில்லுக்கு தூண்டா ஆஜின ஏழு நெட்டு ஒஞ்சொஞ்சி வித்யார்த்திகளை திக்குவேரு புக்க முன்னூது நாலுநூது ஐநூது ஆஜினுது ஒஞ்சி சாரத்த எடுமனூது சில்லற ஜோக்குலு திருத்தீய பாஷையாது துளுனு கல்தொந்துள்ளேரு ஐட்டு அக்கட ஒஞ்சி ஜோக்கொள்ள எங்குள் கேன்னாக ஹைஸ்கூல்த ஜோக்கொள்ள கேன்னாக நிக்கலு துளு கல் தாய மூஜின பாஷையாது கேத்தோண்டாரு ஹிந்தி தாயகே தோஞ்சாரு கென்னாக ஹிந்தி ஏப்பல கல்போலி வா ஊருக்கு போண்டல கல்போலி அத்தனை மாத்தியமனு தூது கல்போலி டிவியில தூது கல்போலி பண்ண பேர் அண்டா ஈ தொழு பாஷன்னு அக்கலு பாட்ட மல்புனக எங்களை எங்கள இல்லடே குலந்து பாட்ட கேணில காப்புடு நம்ம பாத்திரனே விசாரலு அத்தண்ட ஒவே ஒஞ்சி கஹனவாயினா ஒஞ்சி ஆ தர்த்தத விசார ஆண்டல தொழு பாஷோட எங்களை அக்கள் பாட்ட மல்புனக பாரி பொருளோட அர்த்தாப்பணும் உந்து எங்குலு ஒஞ்சி கெலவு ஜோக்குலடா கேனொந்து தாயனிக்குலு திருத்தீய பாஷையாது தொழுகேத்தொண்டரு வண்டு ஆ மோக்கே மாத்த ஜோக்குலைகள பரடு ஆ பாஷத மோக்கே மாத்த ஜோக்கலை கித்துண்ட நனா தும்பகண்ட நனாத்து இ துளுத்த புலிச்சில் ஆவு பண்பின கொஞ்சம் யோசனை ஐத்த நிட்டுடு கெலச மல்தேரு அக்காடமி தக்கலு ஐத்த பக்கே பாரி கெலச மல்தேரு ஐ கோஸ்கர சிக்ஷக்கி நக்கலேன தீது அக்கலேகு பணவு மாத்த கொடுது சாக்கார மல்தேரு நன்ன பரவுத பகெட்டு போடாண்ட துளு பாஷத நம்ம ஐத்த கேன்வா கொஞ்சம் ஒவ்வே கொஞ்சம் ஏத்து சரள உண்டு இத்தி கொஞ்சம் பாவகீதை நாடுந்தாண்ட நம்ம பத்திரவ வருஷத பிறவுத புக்குனே தூடு பாவகீதை பரப்பி நக்குலிஜி துளுட்டு மல்லமல்ல கிரந்தோலு பரோந்தி ஜித்தேத்தே நம்ம ஏத்து தூவோடு நாண்டலா ஒஞ்சி பத்து தசக்கொருது தும்புதனே தூவோடாப்புண் இத்தி தாய பர்ப்புஜி துளு பரவுத பக்கே தாய கிருத்திக்குலு பர்ப்புஜி ஒஞ்சி ஒஞ்சி யானு ஒஞ்சி சரள ஒஞ்சி பாவகீத்தே அத்தன பக்தி பூர்ணவாது எஞ்ச பண்ட இத்த ஒஞ்சி சீதாராம குலாலு போடு அக்கல்ல ஒஞ்சி ரச்சனை ஒஞ்சி பக்தி கீதை நாரி எஞ்ச பண்ண பேர் பண்ட மீ

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கலாம் தினு குசந்தர் சின்ன விண்டி படில்
5: நிக்கிற கிலந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கை வந்தது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்தி.